மௌனமோ மதுரகானமோ தனதி அழகவே ஹிருதயமா, இந்தலோ சிறுவை அந்தலோ தூரமை.